0: ஆதார ஆனந்தா இருக்கிறது போக்காடு தான் ரொம்ப
1: சத்தோயத்தோட
0: அகேஷம் தோந்தல.